0: வாக்கிலன் லீமா கஆதிரன் சோசியல் பகிசலுலுலக்யன் இந்தோனேஷியா.
1: Dari Jalan Imam Bonjol Sampang Madura, Pro 1, Kanal Informasi.